0: காய்க்கிறோம், வெத்தப்பையும் தரு வேசுக்காரும் போல்து காய்க்காரு.
1: மோட்டி ஆகே கோய் பூரி கபடி டீம் பனாவரே மார கரம் பூட்ட கயா பாயரே.
0: கபூட் கபூட் கபூட் ஜரா கபூட் கபூட் கபூட்
2: கியா
0: ஏ ஏ பகவான் கபூட்யா
2: மா மாரே கூடே
0: ஏ மாளோ அதரா மர்பாதா ஜரதா முதே பகவானோ மே பிகுவா மேரா நாம் பிகுவா ஜரதா முதே
2: ஆ ஜானு
0: ஏ பகவான் நாக பாகதே
1: தருடி கே சங்க மாரி கர திச காய ரே கர திச காய மன ஜட்ட பரணாய ரே மன புரோத்து மெல்லியோ கசாய ரே மார கரம பூட்ட கே அப்பாய ரே
0: வெறே ரே சுப்ரேனே கவ க மடில் மாரவா சாரே ரே லகா சாரே தோதே சுப்ரே ரேர் கர பக்க லாக்கி பலி மர அரே காய கர ரோண்டி லார பொருக்கி தாரு சுடானே கோவலார் பாசடகளை அப்ப தாரு சொல்றா யார் தாரு சோடும் ஆதரி பாத தாரு பியும் கோன் யார் அவர் தம் காய் கரும் பைசா கண்ணு கோன் யார் ராண்ட் பட்டுதினே கிர காணோ காரு அவ ராண்ட் நாத் ரிபேதே மேகம் வச்சு தாரு பாந்த ராண்ட் காணோ காடி ரோஜினே ஆதரி பாத யார் தாரு சொல்றா அவர் தம் காய் கரும்
3: அபி ஆப்னே நாடக சுனா பை மே தோ மான் ஹி கயா कि शराब पीने से नुकसान ही नुकसान है, फायदा कोई नहीं।
4: सही कह रहे हो मोहनलाल जी, तो हमारे गांव में रहने वाले लोग भी इस बात को मान गए होंगे।
3: अगर आप या आपके आसपास वाले शराब पीते हैं, तो आज ही फैसला ले लो कि शराब के हाथ तक नहीं लगाना है। देखा भिखाराम को कितना नुकसान उठाना पड़ा, और फिर उनके जब अकल आई तो उन्होंने दारू छोड़ दिया।
4: अब तो होली भी आने वाली है मोहनलाल जी, इस बार होली पर अपन को अच्छे अच्छे पकवान खाने हैं, अच्छे अच्छे गाने गाने हैं, शराब को तो इस बार हाथ भी नहीं लगाना है।
3: इसी बात पे एक अच्छा सा गाना हो जाए।
1: दारू थे छोड़ो नी भाया दारू थे छोड़ो नी सब भाया हूँ।